ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர் 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 1 செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், ரசிகர் தேன்கிணம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒளி வளரும். குரலமுதம் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. பொருள், குடும்பத்திற்கு அக உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு வெளி உறுப்பாக விளங்கும் இடம், பொருள், ஏவல் இவை இருந்தும் என்ன பயன். மீண்டும் குரல், புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. குரல் எண் 79, அதிகாரம் அன்புடைமை.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு கனமான மழை பெய்யும். மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபேனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி பம்புகா நாளை காலை 6:30 மணிக்கு ஸ்வராஸ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஜோலிபாய் நாளை காலை 6:30 மணிக்கு ஸ்வராஸ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி பிலமிலோ நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ராணி சங்கா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி கமோட்டா நாளை காலை 5 மணிக்கு ஸ்வராஸ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, இசை என்பது காதுகளுக்கு மட்டும் இனிமை தருவதல்ல, நம் மனதுக்கும் இனிமை தரக்கூடிய ஒன்றே. ஒரு பாடல் கேட்டவுடன் ஒரு நினைவு வரலாம், ஒரு மனிதர் நினைவு வரலாம். அப்படிப்பட்ட மனதுக்கு பிடித்த பாடல் வரிகளே இன்றைய ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் கேட்கப் போகிறோம். ஆம் நேர்களே, இன்றைய ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் இணைகிறார் அபடின் பஜார் பகுதியைச் சேர்ந்த திரு செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம். என்னுடைய பெயர் கவிஞர் வேசு செந்தில்குமார். ஸ்ரீ விஜயபுர நகரத்தில் வந்து ஒரு சின்ன நகைக்கடை வச்சுருக்கேன். கவிதை மற்றும் எழுத்து மீதும் இலக்கியத்தின் மீதும் எப்பொழுதும் எனக்கு ஆர்வம் உண்டு. இந்த ரசிக தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொண்டு உரையாடுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு பிடித்த திரைப்பட பாடல்களையும் அது எதனால் பிடிக்கும் என்பதை காரணத்தோடு உங்களோடு பேச வந்திருக்கிறேன். முதலாவதாக தர்மயுத்தம் என்ற திரைப்படத்தை

இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு அருமையான படம். அந்த படத்தில் அண்ணன் தம்பி உறவுகளை பற்றி, சகோதர உறவுகளை பற்றி கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரி எழுத இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒரு அருமையான பாடல். சங்க இலக்கியங்களில் எத்தனையோ கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் கையாளும் விதமாக ஓமையோடு அழகாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என்ற அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த பாடலுடைய பல்லவிகளாக இருக்கட்டும், இடையில் வருகின்ற சந்தங்களாக இருக்கட்டும், அதனுடைய பாடலை கேட்டால் ஒரு சகோதர பாசத்தை மீண்டும் ஒரு பாலிய வயதில் நம்மளை அழைத்துச் செல்லும். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான பந்தம் இது, தங்கை அல்ல தாயானவள், கோடி பாடல் நான் பாட பொருளானாள் என்ற வரி என் நெஞ்சை எப்பொழுதும் கவர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்.

அடுத்தபடியாக எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அலைபா இதே என்ற திரைப்படத்திலிருந்து இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் கவிப்பேரரசு வைரமுத்து இயற்றிய ஒரு அருமையான பாடல் சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகி.

அடுத்தபடியாக எனக்கு மிகவும் பிடித்த பாடல் கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான பாடல். மலரே மௌனம்மா, மௌனமே வேதம்மா என்று தொடங்கும் இந்த பாடல். மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா என்ற வரி வரும். ஆம், மலர்கள் பேசினால்

இனிமையான பாடல். மலரே மௌனம்மா, மௌனமே வேதம்மா என்று தொடங்கும் இந்த பாடல். மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா என்ற வரி வரும். ஆம், மலர்கள் பேசினால் எப்பொழுதுமே ஓயாது இந்த பொழுதுகள். பாதி ஜீவன் கொண்டு தேகம் ஆடி வந்ததோ, மீதி ஜீவன் என்னை பார்த்தபோது வந்ததோ என்ற வரி வரும். ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே என்ற வரிகள் நம்மை தள்ளாட வைக்கின்ற ஒரு பொழுதுக்குள் கொண்டு செல்லும் ஒரு அருமையான பாடல். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரியில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில், கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து வரும் மலரே மௌனம்மா.

0: இருக்கின்ற பழனி பாரதி அவர்களுக்கு அருமையான வாய்ப்புகளை தந்த திரைப்படங்களில் இதுவும் ஒன்று, பூவே உனக்காக என்ற படம். அந்த படத்தில் வருகின்ற ஒரு அருமையான பாடல், பாடல் துவங்கும் போதே ஒரு கவித்துவமாக இருக்கும். சொல்லாமலே யார் பார்த்தது, நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மழை சுடுகின்றதே அடி அது காதலா, தீ குளிர்கின்றதே அடி இது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா என்று வரும்.
1: சொல்ல

அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல் பூவே உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து, இளம் இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய இயக்கத்தில், எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையில், கவிஞர் பழனி பாரதி அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான பாடல். புதுக்கவிதையின் ஒரு மின்னலாக வந்து ஹைக்கூ கவிதை வரை எழுதி கொண்டிருக்கிறார்.

நிகழ்ச்சியின் நிறைவாக எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து, இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் தமிழ் திரையுலகில் ஒரு புதுமைகளை கொண்டு வந்த இயக்குனரில் மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவை திரையுலகத்தை ஒரு மாற்றுப்பாதைக்கு பாரதி ராஜா பாலச்சந்தருக்கு அடுத்தபடியாக கொண்டு சென்ற ஒரு இயக்குனர் என்று சொல்லலாம். அவரின் பகல் நிலவிலிருந்து இன்று வந்த திரைப்படங்கள் வரை, பொன்னியின் செல்வன் வரை, அவர் ஒரு புதுமையாக தமிழ் திரையுலகை கொண்டு சென்றவர். அவருடைய ரோஜா என்ற திரைப்படத்தில்தான் இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவருடைய இசையில் கவிப்பேரர் வைரமுத்து அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான பாடல், ஒரு வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, அதிலுள்ள பாடல் வரிகள் இன்னும் போனால் பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை என்று வரும். இது கம்பன் பாடாத சிந்தனை, இதை காதோடு யார் சொன்னது என்று வரும். அதற்கு பின்னால் வருகின்ற வரிகள் எல்லாம் ஒரு நள்ளிரவில் சின்ன சின்ன பூச்சிகளும் நெஞ்சுக்குள் பேசுவது போன்ற ஒரு அருமையான வரிகளை பின்னி பிணைந்து அதனுடைய காதல்களையும் அதனுடைய ரசனைகளையும் அதனுடைய இயற்கைத்துவமான வாழ்வியல் முறைகள் அதனுடைய ஆண் பெண் உறவுகளை எல்லாம் ஒரு அற்புதமாக சொன்ன ஒரு அருமையான பாடல். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வெள்ளை மழை பொழிகின்றது.

நேர்களே, ரசிகர் தேன் கிண்ணம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய ரசிகர் தேன் கிண்ணம் நிகழ்ச்சியில் அபடின் பஜார் பகுதியைச் சேர்ந்த திரு செந்தில்குமார் அவர்கள் தான் விரும்பிய பாடலை கேட்டு ரசித்தீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு திரை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.